0: தந்தாச்சே
1: சூப்பர் மச்சி
0: தந்தாச்சே தந்தாச்சே எங்க வீட்டு தங்கத்திலையும் கையில தந்தாச்சே
1: சூப்பர் மச்சி.